தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்திருக்கு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்திருக்கு தத்தரி ததல தஜ்ஜனு.